0: It's 10 a.m. You are with NDTV 24/7. We've got an action-packed bulletin lined up for you with news from across the country and around the world. Let's begin with our big focus currently. The latest we're tracking as far as the face-off between Udaya Nidhi Stalin and the TVK government is concerned, and the Mekadatu project has once again triggered a political confrontation in Tamil Nadu. Leader of the opposition, Udaya Nidhi Stalin, he has urged the Vijay government to convene an all-party meeting, arguing that Karnataka has stepped up its push for the Mekadatu project and that Tamil Nadu must respond with a united political voice. So Udaya Nidhi Stalin is questioning the Vijay government strategy, saying protecting Tamil Nadu water rights and the interest of farmers requires greater urgency. I must inform you that the Vijay government has maintained that it has already passed an assembly resolution and raised the issue with the Prime Minister as well. But you must note that with Karnataka continuing to press ahead, the opposition in Tamil Nadu is now demanding a broader political consensus. So the Mekadatu project is once again triggering a political confrontation in the state, with the leader of the opposition, Udaya Nidhi Stalin, urging the Vijay government to convene an all-party meeting, arguing that Karnataka has stepped up its push for the Mekadatu project and that Tamil Nadu must respond with a united political voice. Udaya Nidhi Stalin, in his latest remarks in assembly, has questioned Vijay's government strategy, saying protecting Tamil Nadu's water rights and the interests of farmers requires.
1: அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி குறுவை பாதித்த சம்பவம் இன்னைக்கு கேள்விக்குறியாக நிலையில
2: Honorable Speaker, I am asking only one thing, why TVK government is hesitating to chair all party meeting?
1: எனவே அதையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
2: So my only demand is this government should chair all party meeting. Speaker asked ADMK General Secretary, ADMK Legislative Leader, எடப்பாடி கே பழனிசாமி to
3: speak. சிறப்பு கவன தீர்ப்பான கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்று காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக
2: ஒன்று regarding Kaveri water issue and farmers are in distress and the government should give to take appropriate measures to protect the
3: farmers.
2: In this legislative assembly, we have passed to a resolution regarding the tribunal over Kaveri water issue. We only supported the state government resolution. In between, LOP requested for the tribunal, the Chief Minister accepted it, and with amendment, the resolution was passed. Speaker requests Edappadi Palaniswami to speak and let him give. I will give you clarification.
4: அந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வாக்கெடுப்பு விடுப்பதற்கு முன்பாக நான் சொன்னேன், திருத்தப்பட்ட திருத்தத்தோடு இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது என்று சொன்னேன். உங்களுக்கு மூன்று வாய்ப்பு இருந்தது. ஒன்று, மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பேசுகிற போதே திருத்தத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட திருத்த

0: இடத்தில் உடன்பாடு இல்லை என்றால் இப்போது இப்படி குறுக்கிட்டு நீங்கள் பேசுவது போல கையை உயர்த்தி இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற கருத்தை அப்போது சொல்லியிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவதாக, திருத்தம் மாண்பு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று திருத்தம் செய்யப்பட்டு
1: முதலமைச்சர் அவர்கள்
0: மகிழ்ச்சியாக அதை நீங்கள் ஆதரித்தீர்கள்.
1: You all supported, you all voted in favor of the government resolutions.
0: நடந்தது எல்லாமே குறிப்பில் இருக்கிறது. அப்போது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை.
1: Everything happened in the legislative assembly or in the assembly records.
0: வெளி மாநிலங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்றார்களே என்று சொல்கிற நீங்கள் இந்த பிரச்சனையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதும் அப்படி இருப்பதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது கூட குறிப்பில் இருக்கிறது. ஆக மூன்று இடங்களிலும் உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்காத நீங்கள் இப்போதும் அதை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னால் ஏற்கனவே ஏக மனதாக ஒரு தீர்மானம்
1: நிறைவேற்றப்பட்டுள்ளது.
2: அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கின்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும், குறிப்பா தமிழக வெற்றி கழக ஆட்சி இடம்பெற்றிருக்கின்ற அந்த கட்சியுடைய தலைவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கர்நாடகத்தில் எப்படி முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர் கூட்டம் கூட்டப்பட்டதோ, அதே போல தமிழகத்திலும் அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதோட
1: இதற்கு உணர்வுபூர்வமான
2: பிரச்சனை வருகின்ற பொழுது, காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது, அதை ஒரு
1: சமூகமாக
2: அடிப்படையில் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சட்டவர்களோடு கலந்து ஆலோசித்து
1: அதற்கு
2: ஒரு அரசு ஒரு
1: கடந்த
2: காலத்தில்
1: கர்நாடக
2: அரசு
1: தண்ணீர்
2: நம்முடைய தமிழகத்தில் கிடைக்கின்ற பொழுது போராடி வாதாடி தான் தண்ணீரை பெற வேண்டிய ஒரு நிலை இருந்து
1: கொண்டிருக்கின்றது.
2: உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் ஒரு தண்ணீர் திறக்கவில்லை.
1: And refusing to release water, Kaveri water, to Tamil Nadu. If they had released the water at appropriate time, it would have benefited the farmers, especially in the Delta region. Now,
2: the
1: dams in Karnataka are overflowing.
2: டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்வார்கள்.
1: Only we are getting excess water from Karnataka.
2: அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிர் நடவு செய்தார்கள். தண்ணீர் பற்றாத காரணத்தினால் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய அதிகாரிகளை அனுப்பி கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன்.
1: Appropriate measures to protect the farmers' welfare. Now, Speaker asks all representatives of each party will speak on the special attention motion.
3: பேரவைத் தலைவர் அவர்களே, மேகதாது அணை சம்பந்தமாக கட்டக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் நடுவர் மன்றமும் ஏற்கனவே முடிவு செய்த பிறகு அந்த அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்வதை ஒருக்காலம் ஏற்க முடியாது என்று நம்முடைய சட்டமன்றமே முடிவு செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் அதை சட்ட ரீதியாக அதை கேட்க வேண்டும் வெல்ல வேண்டும் தவிர அதற்காக சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை. கர்நாடகத்திற்கு மட்டும்

0: The Mekedatu row is now intensifying in the state of Tamil Nadu, with its Chief Minister Vijay making it clear there will be no compromise on the state's Kaveri rights or its stand against the project. Vijay says his government has passed a resolution written to Prime Minister Modi and met him over the issue as well. He also hit back at the DMK, citing a 1969 assembly debate, but said he does not want to play politics over Kaveri. Meanwhile, Leader of Opposition in the Assembly, Udayanidhi Stalin, accused Karnataka of aggressively pushing Mekedatu and questioned Vijay on why his government has not called an all-party meeting, alleging it leaks plans and then takes U-turns. The AIADMK has called DMK and TVK, quote-unquote, partners in crime, while the BJP says Vijay gave no reassurances to Tamil Nadu and refused an all-party meeting.
1: அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள்.
2: அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஏன் கேட்டுக்கிறோம்னா, கர்நாடக முதலமைச்சரும் அந்த அரசும் மேகதாது விஷயத்தில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஜூன் 11ஆம் தேதி ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்த்து மேகதாது அணை கட்டுவதற்கு நிதியுதவி வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூன் 11ஆம் தேதி ஒன்றிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பட்டேல் அவர்களை நேரில் பார்த்து மேகதாது திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார்.
3: ஐ திங்க் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய் இஸ் நாட் பிரீஃப் ப்ராப்பர்லி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேகதாது டேம். டிஎம்கே ஹேஸ் டேக்கன் கன்சிடரபிள் ஸ்டெப்ஸ் வென் இட் வாஸ் இன் பவர். And the Supreme Court ultimately said, look, it is only a DPR, it is only an initial stage, therefore we are not expert in that. So you place all your objections before the appropriate authority, and that is what the Supreme Court said, I am not going to interfere, it is only premature stage. Our Chief Minister decided that let's take this as a separate water dispute issue and let us go before the tribunal to be constituted by the union government under the Interstate Water Disputes Act. And that is why on 4th of March 2026, a letter was addressed to the Jal Shakti Minister saying that this is a water dispute, it is a standalone issue, even though the Supreme Court has given the verdict in our favor in 2018 itself. So this amounts to interdicting with the judgment of Supreme Court, so you constitute a tribunal.
4: Both DMK and TVK are partners in crime. It is no big difference. When JDS was in power at the mercy of Congress in Karnataka way back in 2019, DMK didn't do anything as a leader of opposition. And while they were in power for the last 5 years, when they were a part of India ally, DMK didn't do anything. Despite repeated claim by Mr. Shivakumar that 9,000 crores has been earmarked, we are going to go ahead with construction. M.K. Stalin was the chief minister. He didn't even condemn. Now the new incumbent, Mr. Vijay, he doesn't know the ABC.

0: takes Ritu from Bengaluru and Ashwin from Kerala to bring all updates from Bengaluru and Kerala respectively. Let's begin the show with the news from Tamil Nadu. We are right now at the Legislative Assembly, Tamil Nadu Secretariat, where as we speak, the Tamil Nadu budget session is going on. Debate over the budget session is going on. Leaders representing many political parties are sharing their views over the Tamil Nadu state budget, which was tabled day before yesterday. But this morning, Tamil leader of opposition Udayanidhi Stalin also moved the special motion over the Meghadadu and Kaveri water issue. Remember, this has been a controversial and many debates over this Meghadadu and Kaveri water issue for past few weeks, for past several weeks. Even today, this had reflected inside the Legislative Assembly also. Whereas leader of opposition Udayanidhi Stalin had urged the TVK-led government, state government, to call for all-party meeting. He also wondered why TVK government is not criticizing the state Karnataka state government, saying that as they are all, as TVK government is surviving with the help of five Congress MLAs. Even not only DMK leader Udayanidhi Stalin, even ADMK leader, legislative leader Edappadi K. Palaniswami and other political parties like left parties also have requested the state government to chair all-party meeting immediately over the Meghadadu and Kaveri water issue. But whereas Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay also has made it clear there won't be any sort of compromise as far as Meghadadu and Kaveri water issues are concerned. He even pointed out that he was the first person made that suggestion to visit Karnataka. He also gave clarification why he wanted to visit Bangalore. He compared saying that in hostile countries are having talks over a crisis situation. Why it is wrong to visit our neighbor state? So these are all the points made by the Chief Minister C. Joseph Vijay. He also said the government is pretty much cautious over the farmers' distress. He said that we will take legal actions and steps to ensure rights over Meghadadu and Kaveri water issue. Let's listen to what exactly leader of opposition Udayanidhi Stalin had said and respond from Chief Minister C. Joseph Vijay also.
1: அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள்.
2: அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஏன் கேட்டுக்கிறோம்னா, கர்நாடக முதலமைச்சரும் அந்த அரசும் மேகதாது விஷயத்தில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஜூன் 11ஆம் தேதி ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்த்து மேகதாது அணை கட்டுவதற்கு நிதியுதவி வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூன் 11ஆம் தேதி ஒன்றிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பட்டேல் அவர்களை நேரில் பார்த்து மேகதாது திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார்.
3: ஐ திங்க் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய் இஸ் நாட் பிரீஃப் ப்ராப்பர்லி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேகதாது டேம். டிஎம்கே ஹேஸ் டேக்கன் கன்சிடரபிள் ஸ்டெப்ஸ் வென் இட் வாஸ் இன் பவர். And the Supreme Court ultimately said, look, it is only a DPR, it is only an initial stage, therefore we are not expert in that. So you place all your objections before the appropriate authority, and that is what the Supreme Court said, I am not going to interfere, it is only premature stage. Our Chief Minister decided that let's take this as a separate water dispute issue. And let

0: It says his government has passed a resolution, also written to the Prime Minister, and met him over the issue. He also hit back at the DMK, citing a 1969 assembly debate, but said he does not want to play politics over the Kaveri and Kaveri waters. Meanwhile, Leader of Opposition Udayanidhi Stalin accused Karnataka of aggressively pushing Mekadatu project and questioned why the Vijay government has not called an all-party meeting, alleging that it leaks plans and then takes U-turns. The AIADMK called the DMK and TVK partners in crime, while the BJP says Vijay gave no reassurance to Tamil Nadu and refused an all-party meeting.
1: படிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்க்கட்சியில இருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குருவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள்.
2: அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஏன் கேட்டுக்கிறோம்னா, கர்நாடக முதலமைச்சரும் அந்த அரசும் மேகதாது விஷயத்தில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஜூன் 11 தேதி ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்த்து மேகதாது அணை கட்டுவதற்கு நிதியுதவி வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூன் 12 தேதி ஒன்றிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பட்டீல் அவர்களை நேரில் பார்த்து மேகதாது திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார்.
3: ஐ திங்க் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய் இஸ் நாட் பிரீஃப் ப்ராப்பர்லி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேகதாது டேம். டிஎம்கே has taken considerable steps when it was in power. And the Supreme Court ultimately said, look, it is only a DPR, it is only an initial stage, therefore we are not expert in that. So you place all your objections before the appropriate authority, and that is what the Supreme Court said, I am not going to interfere, it is only premature stage. Our Chief Minister decided that let's take this as a separate water dispute issue. And let us go before the tribunal to be constituted by the union government under the Interstate Water Disputes Act. And that is why on 4th of March 2026, a letter was addressed to the Jal Shakti Minister saying that this is a water dispute. It is a standalone issue, even though the Supreme Court has given the verdict in our favor in 2018 itself. So this amounts to interdicting with the judgment of Supreme Court. So you constitute a tribunal.
4: Both DMK and TVK are partners in crime. It is no big difference. When JDS was in power at the mercy of Congress in Karnataka way back in 2019, DMK didn't do anything as a leader of opposition. And while they were in power for the last 5 years, when they were a part of India ally, DMK didn't do anything. Despite repeated claim by Mr. Shivakumar that 9,000 crores has been earmarked, we are going to go ahead with construction. M.K. Stalin was the chief minister. He didn't even condemn. Now the new incumbent, Mr. Vijay, he doesn't know the ABCD and the history of this. And he says that I don't want to pay petty politics around this. Because he knows that his government is at the mercy of the 5 MLAs of Congress. To safeguard his government, he is falling to the feet of Congress now. These two parties doesn't make any big difference. They have done nothing for the welfare of Kaveri, not for the people of Tamil Nadu.
5: The Chief Minister of Karnataka, the Congress Chief Minister of Karnataka, has been

0: நன்றிகள்.
1: அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஏன் கேட்டுக்கிறோம்னா, கர்நாடக முதலமைச்சரும் அந்த அரசும் மேகதாது விஷயத்தில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஜூன் 11 ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்த்து மேகதாது அணை கட்டுவதற்கு நிதியுதவி வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூன் 12 ஒன்றிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பட்டீல் அவர்களை நேரில் பார்த்து மேகதாது திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார்.
2: ஐ திங்க் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய் இஸ் நாட் பிரீஃப் ப்ராப்பர்லி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேகதாது டேம். டிஎம்கே ஹேஸ் டேக்கன் கன்சிடரபிள் ஸ்டெப்ஸ் வென் இட் வாஸ் அண்ட் பவர். And the Supreme Court ultimately said, look, it is only a DPR, it is only an initial stage, therefore we are not expert in that. So you place all your objections before the appropriate authority, and that is what the Supreme Court said, I am not going to interfere, it is only premature stage. Our Chief Minister decided that let's take this as a separate water dispute issue and let us go before the tribunal to be constituted by the union government under the Interstate Water Disputes Act. And that is why on 4th of March 2026, a letter was addressed to the Jal Shakti Minister saying that this is a water dispute, it is a standalone issue, even though the Supreme Court has given the verdict in our favor in 2018 itself. So this amounts to interdicting with the judgment of Supreme Court, so you constitute a tribunal.
3: All right, now do remember, sharing of the Kaveri water has always been a huge dispute between Tamil Nadu and Karnataka, and now the dispute centers around the Mekadatu Dam project proposed in Karnataka. So let's take you through what is at the center of this dispute. Tamil Nadu's plea saying this is a violation of the 2018 Kaveri order, that is the water sharing order. What the Supreme Court has said, there is no case for review of that particular judgment. Also, Tamil Nadu's plea is to reconsider the order of November 13, 2025. And the Supreme Court has said there is no grounds for reconsideration found. So it's become a huge controversy now in Tamil Nadu, and there are efforts to reach out to Karnataka as well. But for the moment, opposition in Tamil Nadu demanding an all-party meeting on this issue. In fact, Tamil Nadu Chief Minister Vijay has convened a crucial meeting of the state's members of parliament tomorrow to discuss the delimitation bill and its likely impact on the state. This as the centre is a pushing to get consensus on the delimitation bill. Remember, Tamil Nadu is very wary as they feel their representation in parliament will be reduced. The meeting will be chaired by Chief Minister Vijay, is expected to deliberate on the state's concerns over the proposed exercise and evolve a common strategy on the issue. However, the opposition DMK has put a condition to attend the meeting. DMK has said that they have no issue in attending the meeting over delimitation, but that first Vijay should call an all-party meeting on the Mekedatu issue. DMK also says they cannot comment on or take a stand without first examining the contents of the delimitation bill.
2: DMK is a pioneer in raising the issue of delimitation. When our Chief Minister, Mr. M.K. Stalin was the Chief Minister last year, he called for a meeting. The Chief Ministers of 4 or 5 states participated in that meet, and all of them decided that we should oppose any action of the government conduct delimitation on the basis of the population. The Union government has to bring a bill to freeze the population. So therefore, that is what Mr. M.K. Stalin said. You freeze the population, and whatever existing thing, we can go ahead. So when we are the pioneer in that, we know, our leader knows what to do. So our leader has to decide about this meeting which Mr. Vijay has convened tomorrow.
4: सरकार की तरफ से ये भी खबर आ रही है कि उन्होंने डीएमके और समाजवादी पार्टी से बात करने की भी कोशिश की है, जिसमें डीएमके ने ये कहा है कि उनके स्टेट के इंटरेस्ट को देखते हुए

0: State of Tamil Nadu, Udayanidhi Stalin has accused the Karnataka government of aggressively pushing Mekadatu and questioned even as to why was Vijay government not calling an all-party meeting, alleging that it leaks plans and then takes the U-turn. The AIADMK has called DMK and TVK partners in crime, while the BJP says that Vijay gave no reassurance to Tamil Nadu and refused an all-party meeting as well.
1: அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும்.
2: அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஏன் கேட்டுக்கிறோம்னா, கர்நாடக முதலமைச்சரும் அந்த அரசும் மேகதாது விஷயத்தில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஜூன் 11ஆம் தேதி ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்த்து மேகதாது அணை கட்டுவதற்கு நிதியுதவி வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூன் 12ஆம் தேதி ஒன்றிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பட்டேல் அவர்களை நேரில் பார்த்து மேகதாது திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார்.
3: ஐ திங்க் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய் இஸ் நாட் பிரீஃப் ப்ராப்பர்லி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேகதாது டேம். DMK has taken considerable steps when it was in power, and the Supreme Court ultimately said, look, it is only a DPR, it is only an initial stage, therefore we are not expert in that, so you place all your objections before the appropriate authority, and that is what the Supreme Court said. I am not going to interfere, it is only premature stage. Our Chief Minister decided that let's take this as a separate water dispute issue and let us go before a tribunal to be constituted by the union government under the Interstate Water Disputes Act. And that is why on 4th of March 2026, a letter was addressed to the Jal Shakti Minister saying that this is a water dispute, it is a standalone issue, even though the Supreme Court has given the verdict in our favor in 2018 itself. So this amounts to interdicting with the judgment of Supreme Court. So you constitute a tribunal.
0: Well, our next story is about squadron leader Bhavna Kant. She's just become the first woman ever to graduate from the IAF's elite Top Gun school. But this is a story 8 years in the making. Back in 2021, Bhavna was already making history. The first woman fighter pilot to march the Republic Day Parade, one of India's original pioneering trio in the cockpit, from that runway to this record. She's still rewriting the sky. Here's her story.

0: करते रहें और तालमेल करके काम करें। हम एक दूसरे के विरोधी हैं, दुश्मन तो नहीं है ना, तो देश हित में हम सब मिलकर काम करें। लेकिन ऐसा चित्र दिखाते हैं बाहर में कि हम बिल्कुल पार्लियामेंट चलने ही नहीं देंगे, तो इसका नुकसान किसका होगा?
1: राहुल गांधी और किरण रिजिजू के बीच में डिलिमिटेशन को लेकर बात हुई है, जिसमें राहुल गांधी ने यह कहा है कि दोनों मुद्दे जो लगातार वो उठा रहे हैं उस पर चर्चा होगी, तभी उसके बाद जो है इस पर वो फैसला ले पाएंगे। तो क्या कांग्रेस पार्टी अभी भी अपने दो डिमांड्स पे स्ट्रिक्ट है?
2: 100% जो राहुल जी ने कहा है पूरी पार्टी उसके पीछे खड़ी हुई है। आपको जवाब दे तो तय करनी होगी, ये नहीं हो सकता कि आप रास्ता निकाल करके भागने की कोशिश करें, नहीं होगा।
3: See very clearly the delimitation bill is to take control of the delimitation commission, just like how they have taken control over the election commission. That is the exact way they want to do with the delimitation bill. They want to redraw boundaries based on demography, based on communities, based on religion, and you have seen that happen in Assam.
4: And now moving on, the Mekedatu row is intensifying in Tamil Nadu, with Chief Minister Vijay making it amply clear that there will be no compromise on the state's Kaveri rights or its stand against the project. Vijay says his government has passed a resolution written to the Prime Minister and met him over the issue as well. He also has hit back at the DMK, citing a 1969 assembly debate, but said that he does not want to play politics over the Kaveri water issue. Meanwhile, the leader of opposition in the state of Tamil Nadu, Udayanidhi Stalin, has accused the Karnataka government of aggressively pushing Mekedatu and questioned even as to why was Vijay government not calling an all-party meeting, alleging that it leaks plans and then takes the U-turn. The AIADMK has called DMK and TVK partners in crime, while the BJP says that Vijay gave no reassurance to Tamil Nadu and refused an all-party meeting as well.
5: அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்க்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும்.
6: அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஏன் கேட்டுக்கிறோம்னா, கர்நாடக முதலமைச்சரும் அந்த அரசும் மேகதாது விஷயத்தில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஜூன் 11ஆம் தேதி ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்த்து மேகதாது அணை கட்டுவதற்கு நிதியுதவி வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூன் 12ஆம் தேதி ஒன்றிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பட்டீல் அவர்களை நேரில் பார்த்து மேகதாது திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார்.
7: ஐ திங்க் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய் இஸ் நாட் பிரீஃப் ப்ராப்பர்லி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேகதாது டேம். DMK has taken considerable steps when it was in power, and the Supreme Court ultimately said, look, it is only a DPR, it is only an initial stage, therefore we are not expert in that, so you place all your objections before the appropriate authority, and that is what the Supreme Court said. I am not going to interfere, it is only premature stage. Our Chief Minister decided that let's take this as a separate water dispute issue and let us go before the tribunal to be constituted by the union government under the Interstate Water Disputes Act. And that is why on 4th of March 2026, a letter was addressed to the Jal Shakti Minister saying that this is a water dispute, it is a standalone issue, even though the Supreme Court has given the verdict in our favor in 2018 itself. So this amounts to interdicting with the judgment of Supreme Court. So you constitute a tribunal.
4: Well, our next story is about squadron leader Bhavna Kant. She's just become the first woman ever to graduate from the IAF's elite Top Gun school. But this is a story 8 years in the making. Back in 2021, Bhavna

0: also this government is trying to bring in FCRA. Once they tried to bring in the entire opposition stood united and opposed it, it was sent back. Then they tried to bring in through backdoor to through a delegated legislation, that also we opposed. Now they are again trying to bring as a legislation. We will continue to oppose this. The Christian fathers, bishops, they have made the stand very clear. They are not, this is not for the good of the country or for the good of those who are doing good service to the poor and charity. NGOs will not be allowed to be strangled like this.
1: Government's fresh delimitation push is gathering momentum. NDTV has learned that an intensive outreach to key opposition parties is underway to build wider political consensus. Sources say that the back-channel talks are continuing with the Samajwadi Party, the DMK and the NCP-SP. Sources have added that the DMK has sought assurances regarding its state's interest before taking a final stand. Parliamentary Affairs Minister Kiran Rijiju is learned to have reached out to Rahul Gandhi, asking him for the Congress's support to the proposal. Sources have also told NDTV that Rahul has suggested an all-party meeting on the issue. Political reactions coming in on the top story.
2: Rahul Gandhi ji se mera acha baat hua aur ek vishay humne request kiya hai aur baki vishay mein bhi baat kiya hai. Hum to chahte hain ki Congress aur baki opposition party se hum लगातार बातचीत करते रहे हैं और तालमेल करके काम करें. हम एक दूसरे के विरोधी हैं, दुश्मन तो नहीं है ना, तो देश हित में हम सब मिलकर काम करें. लेकिन ऐसा चित्र दिखाते हैं बाहर में कि हम बिल्कुल पार्लियामेंट चलने ही नहीं देंगे, तो इसका नुकसान किसका होगा.
3: राहुल गांधी और किरण रिजिजू के बीच में डीलिमिटेशन को लेकर बात हुई है, जिसमें राहुल गांधी ने यह कहा है कि दोनों मुद्दे जो लगातार वो उठा रहे हैं उस पर चर्चा होगी, तभी उसके बाद जो है इस पर वो फैसला ले पाएंगे. तो क्या कांग्रेस पार्टी अभी भी अपने दो डिमांड्स पे स्ट्रिक्ट है?
4: 100% जो राहुल जी ने कहा है पूरी पार्टी उसके पीछे खड़ी हुई है. आपको जवाब दे तो तय करनी होगी. ये नहीं हो सकता कि आप रास्ता निकाल करके भागने की कोशिश करें, नहीं होगा.
5: See, very clearly the delimitation bill is to take control of the delimitation commission, just like how they have taken control over the election commission. That is the exact way they want to do with the delimitation bill. They want to redraw boundaries based on demography, based on communities, based on religion, and you have seen that happen in Assam.
1: And now moving on, the Meghedatu row is intensifying in Tamil Nadu, with Chief Minister Vijay making it amply clear that there will be no compromise on the state's Kaveri rights or its stand against the project. Vijay says his government has passed a resolution written to the Prime Minister and met him over the issue as well. He also has hit back at the DMK, citing a 1969 assembly debate, but said that he does not want to play politics over the Kaveri water issue. Meanwhile, the leader of opposition in the state of Tamil Nadu, Udayanidhi Stalin, has accused the Karnataka government of aggressively pushing Meghedatu and questioned even as to why was Vijay government not calling an all-party meeting, alleging that it leaks plans and then takes the U-turn. The AIADMK has called DMK and TVK partners in crime, while the BJP says that Vijay gave no reassurance to Tamil Nadu and refused an all-party meeting as well.
6: அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்க்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும்.
7: அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஏன் கேட்டுக்கிறோம்னா, கர்நாடக முதலமைச்சரும் அந்த அரசும் மேகதாது விஷயத்தில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஜூன் 11 ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை

0: கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்த்து மேகதாது அணை கட்டுவதற்கு நிதியுதவி வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூன் 12ஆம் தேதி ஒன்றிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பட்டேல் அவர்களை நேரில் பார்த்து மேகதாது திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார்.
1: ஐ திங்க் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய் இஸ் நாட் பிரீஃப் ப்ராப்பர்லி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேகதாது டேம். டிஎம்கே ஹேஸ் டேக்கன் கன்சிடரபிள் ஸ்டெப்ஸ் வென் இட் வாஸ் இன் பவர். And the Supreme Court ultimately said, look, it is only a DPR, it is only an initial stage, therefore we are not expert in that. So you place all your objections before the appropriate authority, and that is what the Supreme Court said, I am not going to interfere, it is only premature stage. Our Chief Minister decided that let's take this as a separate water dispute issue and let us go before the tribunal to be constituted by the union government. Under the Interstate Water Disputes Act, and that is why on 4th of March 2026 a letter was addressed to the Jal Shakti Minister saying that this is a water dispute, it is a standalone issue, even though the Supreme Court has given the verdict in our favor in 2018 itself. So this amounts to interdicting with the judgment of Supreme Court, so you constitute a tribunal.
2: Well, our next story is about squadron leader Bhavna Kant. She's just become the first woman ever to graduate from the IAF's elite Top Gun school. But this is a story 8 years in the making. Back in 2021, Bhavna was already making history. The first woman fighter pilot to march the Republic Day Parade, one of India's original pioneering trio in the cockpit, from that runway to this record. She's still rewriting the sky. Here's her story.